மரணுக்கு பகுத்து வேறாகு. ஸ்ரீ குரு கிரந்த சாஹிபி உதத பந்தம் காரியனராகு. ஸ்ரீ குரு சபத குமாயின ஜித்து பஞ்ச விகார தேன சந்தன பந்தன சீர சரணன பரதாரு ஏகங்கார சத்குரு திஹ பிரசாத சச்ச ஹோயே. வாஹிகுரு ஜி கி ஃபதேஹ.